சைவ கிமிதி கிமிதி நல்ல பலக்கே அம்மா பெவ கிரி பிந்த கதை சமகரான பேந்தல தொட்டன கதா ஹரிமவி.